0: தாங்கி அங்கிட்டு கூடலையாக்காரு நான் சாதிக்க இந்த பண்ணி
1: ஒரு சிறுவன்